சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் விசேஷ வித் பாரிஷதேஷு நாதா விதக்த கோஷ்டி சமராங்கணேஷு ஜிகீஷது தோமே கவிதார்க்கிகேந்திரான் ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனமப்யுபேயாஹ அபௌருஷேயைரபி வாக் பிரபஞ்சைரத்யாபிதே பூதிமத்ருஷ்டபாராம் ஸ்துவன்னஹம் முக்த இதி த்வயைவ காருண்யதோ நாத கடாக்ஷணீயஹ. ஸ்ரீ விக்னேஸ்வராய நமஹ. வியாசு நிமுந்து நில்சி கன பாரத வேதமு வ்ராயா கண்ட புந்த்ராசமு நொப்ப குண்டா தன தந்தமு த்ருஞ்சி லிகிஞ்சி ரக்திமன்ஹாசமு சிந்தி காரிய விஜயைக பதம் முனு சூப்பு நட்டி கௌரி சுது நஞ்சலிஞ்சத தரிம்பவதான சுதா நிதானமுன். ஸ்ரீ சரஸ்வதியே நமஹா.

0: வா.
1: அவுரா
0: ராணா,
1: அவுரா
0: ராணா,
1: அவுரா.
2: சக்கஜம் சக்கஜம் சக்கஜம் சக்கஜம் சக்கஜம்.